திருக்கராரி காமணு துதுனு பண்டத்து படுநரகீஸ்வர ஜொக ஜொக வேதானாலே காமணு துதுனு மோகனியா மனமோகன ஸ்வர்க மாச்சபயாலே காமணு துதுனு ரத்தனு உபாய தேரே ஆட்ட

பார் சர்வ விசுவரத்தியோ சுயம் பவுகன் பஞ்சனுகார் காலஹீன கலாசுத்த கால புருக்கேச தர்ம தாம்சோ பரமரத்தே அபூத அலாக்கிய பேச அங்க ராங் நாங்க ஜா கஹ ஜாத் பாத நாம கர்ப்பஞ்சன் துஷ்ட பஞ்சன முகத் தாயக காம ஆப ரூப அமீக அன உஸ்த தேக் புருக்கேப தூத் கர்ப்பஞ்சன் சர்வ பஞ்சன ஆத ரூப அசூத் அங்கஹீன அபாங்கநாத்மேக புருக்கே அபார் சர்வ லாயக சர்வ காயக சர்வ கோ பிரதபாரு